கந்தராஜேஸ்வரன் ராஜேஸ்வரி, ஏழு சிறப்பு நாலு சம்சாரம் இவ்வளவு பூர்த்தியேஸ்வரன் சந்தர்ப்பங்க நீக்கு மெட்டியம் அந்தர்க்கு சுபாகாங்க்ஷலு. ఇలాగే మీకు వీలుంటే నాకు చాలా అందరికీ చాలా ఇష్టమైన రామదాసు పాట అంతా రామమయం ఒకసారి ప్లే చేస్తే అందరికీ.